மிட்ஸ் கம்யூனிட்டி ரேடியோ 90.8. Deemed to be university. NAC A+ grade deemed university. Admissions open for academic year 2026-27. Call 7330-803-555. For more information, visit our website admissions.mits.ac.in.